துபிடாவி தயூன் தாய் ததிதிபரின் தோர் கனாத் தாய் ததிதேன் ஹெனின் தூன துன சரிவு தாயின ஒதாய் ரஷத்வனி சரிவ் அவோ கால் இந்தே அக்கோ துதாயினாய் பாகாமா தோஷ்பு பாஷி ஷலீகா ஓயாய் உகோப்தாயா ஓகரோபாம் ஹஃபூதன் ஓன் ஓமீன் துதாயினாய் தாயாயா தோஷ்பு பாஷி ஷலி கௌமியாத் துதாயினாய் தியாய் மீனே க தாத்மியத் தூன பரோ கருவா தோக் தூ தோஷ்பு பாஷி ஷலி கந்தே உமீனான் துத் தோஷ்பு ஷல்லி கேக் குத்திய கசோப் ஷிவோ தூ ஷிவோனாய் திவரியோக் தக் ஹேக் லை து ஜாய் தரபம் தியத் தூன பரோ கர்ரிவோ தூராவ் தூ ஓயா உகோப்தாயா ஓகரோபா மஃபூத இந்தி ஓயா உக்ன எஹை மீனே க உதாயு தாயிப் கே கே ஓயா இவாதாயா நேயத்னா லாக்கின் ஊத்தகூன் ஓமின் ஓன் ஹாக் சுதியேத் ஓயா உகோக ஹயீஸ் காவு ஓகாய் க இந்த ஊக நாகுவதீபு திந்தியக் உன் ஊக ஷிங்கிரானா தூ ஷிங்கிரான தாம் தியத் தூன உகாபு ஊக எஹை மீனி க தாயிப் கீ கே உக்ன துதாயினாய் தெஹை மீனி க பருக் சக்தி நியாயா தோன தோமக் ஊக ஹோ எஹேத் கஸ்தோ தாசி தன்யா கோ பே துணா தீதாய் ஓக பாதாயா இந்தி ஊக அமாகு ஊக ஓதை கி ரிஷித் ஊக ஓதை ஹோ இசேக்னி தூன அர்ரிவ் அவோ மீன் க துத்து விடாவு ஏம் பலி வேத் நாக்கோ அவோ கால் யகேதித் நா தீனே ரசீப் தவுயில் ஹம்ர தக்கர் யாயா அகுரவாயக் சயோக் சிங்காய்த பேர்சேனோக் மமூத இந்தி உங்குலாவோரு யா நா தீனே ரசீப் தவுயில் ஓன் உமியாத் உம்பருக் அத்கிர்த்தி ஹதித் கரோயோக் த பித்கோயே தயா தன்யத் தூன பரோக் ரன்ஷீதோ வெத்துனா தீதா உன் ஊதை அத்கிரேன ஹதித் க உன் உகரோயோ யபிக்னே தூணவ பின்ஷின ஏத்னே தூணவ உம்ப தூ தாயி தூ துஷன்ஹாய் உபக்கை தாயே தீத் கால் ஷினதித் நா தேவியக்கன் நா தொய் கித்தாய் லாக்கின் துஷன்ஹாய் ஹொய் சங்கேத் தோணவ உகரோயோக் ஷகாமித் உகரோயோக் தாய் அம்பிக்கே தோணவ தோன ஹொய் அகேதித் உன் உகரோயோக் தாயி தாத்திப் தன்யத் தூண அர்ரிவோக் தோராவ் தூ உன் ஊத்தக் ஷனிப் தாயித் உன் ஓதை தாய் வரியைத் தாயி தயாத்திப் தாயித் உதய் தனாத் தைனியத் தூண ஹையிஸ் காத் அரே வேர் யகேதித் உம்ராய் அசர தாயி பூத் ஏந்தோர் ஷாபசீனோக் உக்மா சுபஷர் கொம்பிஸ் கிஃப்ர தோய்த்தே ததந்தெந்த உம்பரு அல்லாஹம் கலினே தாய் தியா விகத்தியனா தூ உன் உம்ராய் வகை தாயி பூ நாத்மரியத் தூண தாயி தூ நாத்மரியத் தூண தவாத்மியத் தூண தாயி தூ லாக்கின் ஊதை உன் ஹலக்காவ தாய் தாத்தி தைனி தக்க தவ்வாலி தாய் ஹலக்காவ ந சலக்காவ ஏத்குய் தக்க உம்ப ருக்ஷி விப்தித் தொத்தூணம்ப தூ தாய்த் கித்தே ந சலக்க பாக்வாய் தாயன் தாய் தாயேன் உன் ஊதை ஓன் தயம்ப தியோ பர்து குணோஹோ இதனே தூண அர்ரீவ் ஓன் ஊதக் எஹை மீனிக ஹலகா நசி கத்தினோ வபிகாயினோ வசோஹோப் உக்னிப் தேஹே தோனா தூ உக்னித் ஷபூப் தூ உக்னித் நசாஸ் துணூன் அம்சி ஹலக்காவ துந்திவாவ வெம்ப தூ மித்யாப் ஹல்லான் கஸ்ஸா தாயி தாத்தி உதாய் தாயி பூ ஹலக ஆனஸ் தாயி வா ஹலக இதாய் தாயி வா துநசஸ் தாயி தூ நத்க தாயி தாயி தூ அரே வெத் துணா தி தாய் ஓன் ஓதை கஸ்ஸோ ஹோப் கஸ்ஸே உன் ஓதை உக்ன இன்ஹீசோப் துநசஸ் தி பையஸ் காபூ உஹமூர் உக்னி ஹமூர் உனூன் ஹமூர் ஊராவ் ஷாபாவ் ஏத்ன வேர் அரே கான இந்தி ஹமடாய் மோகமனியேத் உயாய் சேத்துவாயின் தர்மூமாயினா ஹோ காக்கன் ஓ ஜலாய் அங்க சீரே கிந்தி ஓனு தேம் சிவனேவா ஹமட தாயி பூ ஹமுட் தாயி பூ ஹமட அமோகம் தி தாயி கீ கே உயாய் சேத்துவாயினியன் எந்தியே புமீனான் ஓத்தக் உயா எஹை மீனிக்க பருக் யை தி தபெத் துணா தி தாய் குருமோக் தை ரங்கிகே தூ நம்ப தூ தாயித் கித்தே தூராவ் தூ ஓயாய் சேத்துவாயின் தர்மூமாயினா ஹோ காக்கன் ஓ ஜலாய் அங்க சீரே கிந்தியத் ஓன் ஓத்தக் தர்மூம தாயி பூ தர்மூம தாயி கத்தியத் தூண ஓன் ஓத்தக் அஜலமா விகத்தியேக் உன் ஓஜல் அமா அக்னா தோ அக்கோ வே துணா தீதா உகரோ ஹிசாபோ கொய் தன்னே ஆயா இத்துணா தீதாய் உன் ஊதை கலே அரவு தித்தேன் எம்பத்தே தாய் புக்னோஹோ இதனே தோனா தூ ஹமட தாய் விகினே தோனா தூ ஓத்தக் உயா இஷபிப்னை தாய் புரீனே தோனா தூ வே துணா தீதாய் ஓஜல் ஹோ இசெக்னே தூண உம்ப தூ கஸ்தோ ஓத அர்ரிவ் அரே வேர் கான இந்தி நாத்வாரா தே ஓத்தக் உஜலி தூண நை தேப் நாத்வா சோயே போத்தக் மிக்ரி நிஃபியைத் கனாந்தீப் ஹொய் வாசம் ஆதியேக் து அயாய் ஷாவுயாய் உத்தக்கூ குஜலி பால்ப ஏஃபி மக்தராயின் உம்பரு ககிந்தி திந்தியேக் நாத்வாராத்தே போத்தக் உஜலி தூண நைத்தே விந்தியத் தூண ஓத்தக் உனனே நாத்ராத்தா ஆதியேப் க உஜலோ அக்தே நக்கோபெத்து நாத்தீதாய் நாத்ராத்தனியோப் மல்ல லைத் லைத் பித்காய்த்
بارائے نبی سماسی ہوئے بارائے نبی دے میادی ہوئی کاشنہ اندی او تونا او تک ویائی تک ایدنے بو تک امباروک دا ابتوریت تونا تو دول کا بھوئی تکتیت تونا تو اما آگے کتیت تو مگیتی پھر اتیت ادائیب دائیب کو آسا میادی ہوئی شگامتیت تونا بروک اری ہوک اجل اما پہ کتیت ارے او جل اما آگو دیتیت سوتنیت تونا ہوا او جل رستیت تونا ہوا امبا تو بروک اری ہوک لہیت لہیت بتکائیت امبارو ناتیب ڈی بھی ایک تارو ناتیب دائی ایک ملہ لہیت لہیت بتکائیت بارو کھن امبا تو کھن تی مینے توکن شمبی بوک بیتو ناتی دا ان آئے تک اے مگی ایک شیشو بنا شبو بکچی ایک دائے ویرنا گود دائی آنا ہنین امبا تے تینا کستے تینے دی انو دھائی دائی بدائی نیت ارینی دائی تھا تیب دائی نیت ارینی اکو ایم بلیب دی منی ادوک ارے ویر گانا اندے ارے اتنیے نا گتی با دے ہبنا ابا حدیدائی سی ونا توکنا بام ترریم کیم رینتی واویندین دے اتو ناتی دائی تتونا تکتیت کا ایوانانی دائیب کیکین ایوانانی ونیت انکوانا ایدابرنا نون واریب ناتوی کیتین بیتو ناتی دا انو دائی ایوانانی ایب شلکا بکتینیت تونا امبتو او دائی حییس ارریو اتو ناتی دائی انو دائی گلے ارو شببنیت تونا ہوا گلے ارو دولکا بکتینیت تونا ہوا گلے ارو ہموی سینیت تونا ہوا گلے ارو حسینیت تونا برے ارریو لہیت کسے رنشید نار